0: பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் லிரிக்ஸ் ரொமான்ஸ் சான்ஸ் இல்ல.
1: எஸ் நீங்க உடனே உங்க கனவு உலகத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல உங்களோட பழைய காலத்துக்கு.
0: லைட்டா லைட்டா.
1: எஸ் வெல்கம் பேக், வெல்கம் பேக். வருக
0: வருக வந்து மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்,
1: மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் பெற்ற மார்க்ஸ் பிரியா,
0: நான் உங்கள் லேப்டாப் லாவண்யா.
1: இன்னைக்கு நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது தொலைதூர காதல்,
0: அந்த தொலைநோக்கு பார்வையோட நாங்க பாக்குறோம்.
1: உங்களை கொல்ல போறேன். தொலைதூர காதல்
0: வேலைக்காகுமா வேலைக்காக?
1: அதேதான், நான் எவ்வளவு சொல்லி கொடுத்து குடிக்கிறேன். தொலைதூர காதல் வேலைக்காகுமா ஆவாதா அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், டு தே ஒர்க், ரியலி ஒர்க் ஆர் நாட், அதுதான். ஸோ இதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பேசுறதா சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரோஸ் ஆக்சுவலி என்ன லாங் டிஸ்டன்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா, காதல் பொதுவா சந்தோஷமான காதல் இருக்கிறவங்க வந்து ஜாலியா நான் இருக்கணும், அதனால நான் தனியா இருக்கணும் நினைச்சா நீ அதுக்கு காதலே பண்ண தேவையில்ல, நீ சிங்கிளாவே
0: கிடையாது.
1: ஆமா, நான் ஃப்ரீடமா இருக்கலாம், அது என்னோட ப்ரோஸ் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஃப்ரீடமா இருக்கணும் நினைச்சீங்கன்னா நீ ஃப்ரீயாவே இருந்துக்கோ,
0: எதுக்கு?
1: அதேதான், அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது. நீங்க தூரத்துல இருக்கும் போது, ஏன்னா தூர தூரத்துல இருக்கும் போது நீங்க உங்களுக்கு உங்களை அவ்வளோ யாரும் தெரிஞ்சுக்காது, புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஸோ அதனால சின்ன சின்ன சண்டை வருமே தவிர வாழ்க்கைக்கு தேவையான சண்டைகள் வந்து அங்க பெருசா வராது. ஆனா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல வந்து கான்ஸ் என்ன நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, மிஸ் பண்ணுவோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எவ்வளவு மிஸ்
0: பண்ணுவோம்,
1: ரொம்ப மிஸ்
0: பண்ணுவோம்.
1: ஆமா, அழுகாச்சி அழுகாச்சி வரும். வேற என்ன பண்ணீங்க? நம்பலாமா வேணாமா? சி, அந்த டைம்ல இருக்கிற காதல்லாம் வந்து ரொம்ப லாயலா தெய்வீகமா இருந்தனால அந்த ட்ரஸ்ட் இஷ்யூலாம் அங்க அந்த அளவுக்கு அதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். ஏன்னா நீங்க நம்பினாதான் லவ்வே பண்ணுவீங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நம்பலன்னா அதுக்கு நீங்க லவ்வே பண்ணாம இருக்கலாம். பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து போன்ல பேசலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருக்கும் அதே மாதிரி அமையாது. பிகாஸ் முன்னெல்லாம் வந்து ஃபோனில் பேசுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அத்தைக்கெலாம் வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, ஃபியூ டேஸ் கொஞ்சம் லைட்டாக ஃபோனில் பேசினாங்க, அது கூட ஃபோனில் தனியாலாம் அவ்வளோவா பேச முடியாது. ஃபோன் பேசினாங்க, மாப்பிள்ளை வந்தார், கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சார், பணம் அனுப்புவார், வருவார், கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுவார், போவார், சம்டைம்ஸ் இவங்க போவாங்க, இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க இன்னைக்கு விரிக்கும், நான் 10 வயசு 8 வயசு இருக்கும் போது அவங்க கல்யாணம் பண்ணாங்க, இன்ன வரைக்கும் அவங்க லாங் டிஸ்டன்ஸ் தான்.
0: ஓ மை காட்,
1: இன்ன வரைக்கும் அவங்க லாங் டிஸ்டன்ஸ் தான். இட்ஸ் ஆக்சுவலி சேடா இருக்கு, யோசிக்கிறதுக்கு கவலைக்கடமான ஒரு விஷயம் தான். அவர் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு, இவங்க இங்க இருக்காங்க, இவங்க அடிக்கடி அங்க போவாங்க, அவரு அடிக்கடி இங்க வருவாரா? இருந்தாலும் அந்த
0: கூடவே இருக்குல்ல, கூடவே இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும்.
1: ஆமா, குடும்பம் எல்லாம் அவங்க நடத்திட்டுதான் இருக்காங்க. அவங்களுக்கு மூணு பிள்ளை இருக்கு,
0: மூணு பிள்ளை இருக்க மட்டும் குடும்பம் நடத்த
1: இல்ல. எனக்கு புரியுது, ஜஸ்ட் ஜோக். பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ இருந்தும் அந்த வேலை முடிஞ்சு வந்தோடனே அந்த ஒய்ஃபை பார்க்கறது, வேலை முடிஞ்சு வந்தோடனே அந்த ஹஸ்பண்டை பார்க்கறது, குழந்தைங்க கூட ஒட்டி உழவாடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்காது இல்லையா? ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து இப்போ இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க வந்து ஃபுல்லாக ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒன்றா தான் இருந்தாங்க, இப்போ சடனாக ரீசன்ட்லி வந்து மூவ் பண்ணிட்டாங்க, இப்போ இவர் வந்து தூரத்தில் வேலை செய்கிறாரு, எப்போயாச்சும் தான் போய் பார்க்க முடியும்.

0: ஸோ இது வந்து அந்த அந்த ஆண் வந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாரு. ஆனா எந்த அளவுக்கு அவரு சந்தோஷமா இருக்காரு, அவரு அவருக்கு எவ்வளவு மனசுல கஷ்டங்கள் இருக்கும்.
1: எனக்கும் தெரிஞ்ச ஃபேமிலி இருக்காங்க, அவங்களும் வந்து இங்கதான் நியூசிலாந்து கிரைஸ்டர்ஸ்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல இருக்காங்க, இதே நியூசிலாந்துல வேற ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டம். அவங்களும் பசங்களும் இங்கே இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அங்கே தனியாக இருக்காங்க. ரொம்பவே கஷ்டம் அவங்க ஃபீ, அவங்க டே டு டே நமக்கு புரியும். அவங்க இவங்க சைடில் தான் மூணு பேர் இருக்காங்க கூட, ஆனால் அவர் பாவம் தனியாக இருக்கார். அவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட, ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம். இங்கே தான் அவங்க செஞ்சு செஞ்சு அவங்க வந்து பார்சல் அனுப்புவாங்க, கொரியர் மாதிரி அனுப்பிச்சு விடுறாங்க.
0: அந்த மாதிரி பண்ற வைஃப் வந்து வெரி குட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நிறைய கணவர்கள் வந்து வெளிநாடுகள்ல வேலை செய்யறாங்க, வெளி ஊர்களில் வேலை செய்யறாங்க, ஆனா எல்லா மனைவிகளும் இப்படி பண்றது கிடையாது. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. டு பி ஹானஸ்ட்,
1: ஆக்சுவலா எப்ப தெரியுமா ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும், நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாத மட்டும்.
0: ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, இவர் ஒரு ஆண் தான், அவரு வெளியூர்ல வேலை செய்யறாரு. அவர் வந்து அவர் தானே வேலை செய்யறாரு, அவர் நினைச்சுக்கிட்டா அவர் இந்த ஊர்ல ஒரு சூப்பரான ஒரு ரூம்ல எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் தானே. ஆனா அவருக்காக தேவையான அளவுக்கு சின்ன ஒரு ரூம்பா பாத்துக்கிட்டு சின்ன ஒரு அறையில தான் அவர் தங்கியிருக்காரு. கண்டிப்பா பணத்தெல்லாம் வந்து குடும்பத்துக்கு அனுப்பி, மனைவி பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு அனுப்பி, அந்த மாதிரி
1: கஷ்டம். ஏன்னா ரெண்டு குடும்பம் நடத்தணும், டூ ஹவுஸ் ஹோல்ஸ் ஹேவ் டு ரன் ஒரே சமயத்துல. இந்த வீடு வாடகை,
0: இந்த
1: சமயம் எல்லாம், அந்த ஊர் வாடகை எல்லாமே இருக்கு.
0: ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இடத்துல வந்து இங்க வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து நான் சிங்கப்பூர்ல வந்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து வேலை செய்யற ஆண்கள் திருமணம் ஆயிருப்பாங்க, அவங்க இந்தியாவில திருமணம் ஆவதை மறைச்சிட்டு இங்க வந்து
1: இங்க ஒரு குடும்பமே நடத்திட்டு இருப்பாங்க.
0: ஆமா, நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆண்களுக்குமே அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் நான் கேள்விப்படல இன்ன வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து நான் கேள்விப்படல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல லாங் டிஸ்டன்ஸ்ல. ஸோ பிளீஸ் பி அவேர் ஆஃப் தட். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதை பத்தி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுனா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு 3 வருஷம் காதல் பண்ற கப்பல் இருக்காங்களா, அவன்யா 5 வருஷம் காதல் பண்ற கப்பல் இருக்காங்க. இந்த 3 வருஷம் காதல் பண்ற கப்பல் வந்து ஒரே ஒன்னா ஒரே வீட்டுல இருக்காங்க, டெய்லி பாத்துக்குவாங்க, டெய்லி ஒன்னா சாப்பிடுறாங்க, டெய்லி ஒன்னா தூங்குறாங்க, ஒன்னாதான் புலங்குறாங்க. இந்த 5 வருஷம் காதல் பண்ற கப்பல் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து தனித்தனி வீட்டுல இருக்காங்க. வாரத்துல வீக்கெண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க, எப்பயாச்சும் மீட் பண்ணிக்கிறாங்க, வெளியே போறாங்க. அதாவது அவங்களோட மீட்டிங் எப்படி இருக்குன்னா, மீட் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்றாங்க, மூவி போகிறாங்க, வெளியே வராங்க, ஒரு ஸ்டே போகிறாங்க, மறுநாள் எழுந்துச்சு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க, வாரம் வாரம் பார்க்குறாங்க. ஸோ இவங்க 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இதை பண்ணுறாங்க. 3 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க எப்போதுமே ஒன்றா இருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேர்த்தில் புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், உண்மையாலே இந்த பர்சன் என்ன மாதிரி ஒரு கேரக்டர், அந்த ட்ரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே வந்து இந்த 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்குமா 5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்குமா?
1: 100% 3 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த வீக்கெண்டோ இல்லை வந்து 2 நாளோ 3 நாளோ இல்லை 1 நாளோ அது வந்து நம்மளுடைய சுய, அதாவது நம்மளுடைய இதை வந்து நம்ம அதாவது வேணும்ட்டே மறைக்கிறது கிடையாது. நம்ம எப்போ நம்ம பார்க்குறோன்னா நம்ம வி வில் பி ஆன் அவர் பெஸ்ட் பிஹேவியர் இல்லையா, நம்ம எப்பவுமே நல்ல ஒரு இதுவாக இருப்போம். பட் நம்ம கூடவே இருந்த டெய்லியா டெய்லி நடிக்க முடியாது இல்லையா, ஒரு ஒரு அளவுக்கு தான் நடிக்க முடியும், அதுக்கப்புறம் நடிக்க முடியாது. ஸோ அந்த அவங்களோட சுயரூபம் வந்து நமக்கு தெரியும், அந்த சுயரூபத்திலையும் கூட சேர்ந்து 3 வருஷம் குப்பை கொட்டுறாங்கன்னா 100% உங்களுக்கு அவங்களோட தான் பெட்டரா உங்களுக்கு அந்த. ஏன்னா என்ன சொல்றது, ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுடைய என்ன சொல்றது அந்த குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் சில பேருக்கு வந்து அதை ரொம்ப, இப்போ என்ன சொல்றது சில பேர் வந்து குளிச்சுட்டு அந்த டவல் அப்படியே அந்த பொத்துன அந்த பெட் மேல போட்டு போயிடுவாங்க, இல்ல வந்து கொஞ்சம் கிளீனா வச்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய சில இருக்கும். அது வந்து அந்த இன்னொரு பர்சனுக்கு ரொம்பவே பிடிக்காத சில விஷயங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து கூடவே இருந்து குப்பை கொட்டினாதான் தெரியும்.
0: எக்ஸாக்ட்லி, அப்படியே என் மனசுல இருந்த வாரமே குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் உண்மை. ஏன்னா நீங்க போன்ல பேசும்போது அவங்க குளிச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. போன்ல பேசும்போது அவங்க குளிக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. போன்ல பேசும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி நீங்க வீடியோ காலில் 24 மணி நேரமோ நான் பார்த்துருக்கேன், 24 மணி நேரமோ போன்லே வீடியோ கால் நார்மல் காலில் பேசி அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனாங்க. ஆனால் நேரில் போனதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் ஒர்க்

0: ஆகல. பிகாஸ் ரெண்டு பேர் சைட்லயுமே வந்து நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு, அது ரெண்டு பேர்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது வந்து ஒரு விஷயம். அதனாலதான் என்னைக்குமே வந்து ஒன்னா இருந்து பாக்குறது வந்து
1: சில பேர் வந்துட்டு வந்து தே வில் நெகோஷியேட், சிலது வந்து நான் நெகோஷியபிள்ஸ் இருக்கணும்.
0: ஆமா,
1: சிலது வந்து டீல் பிரேக்கர்ஸ், அதாவது இந்த மாதிரி பண்ற ஒரு ஆளோட என்னால குப்பை கொட்டவே முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அது நீங்கள் டே டு டே இருந்தால் தான் உங்களுக்கு அது தெரியும், இல்லைனா தெரியாது.
0: ஆமாம். ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் வரும். ஐயோ, நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நினச்சேன் நம்ம காதல் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து தொலைபேசியில் நீங்கள் காதல் பண்ணும்பொழுது, தொலைதூரத்தில் நீங்கள் காதல் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த சொன்ன ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை தான் நீங்கள் காதல் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன கேரக்டர் உங்களை போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை தான் அவங்க காதல் பண்ணுறாங்க. உங்களோட உண்மையான கேரக்டர் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கும் போது தான் தெரியுமே தவிர, தனித்தனியாக தூரமாக இருக்கும் போது அந்த அளவுக்கு தெரியாது.
1: அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன சொல்லணும், நாங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை. ஆனால் இட்ஸ் மோர்
0: டிஸ்டன்ஸ் பத்தி
1: பேசிட்டு இருக்கோம்.
0: லாங் டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க, லாங் டிஸ்டன்ஸ் சில பேருக்கு ஒர்க் ஆகும், நம்மளுக்கு அதுக்கு உதாரணமா லாவணியா இருக்காங்க. சோ லாங் டிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணி முடிவெடுங்க அப்படிங்கறத தான் நாங்க
1: ஆக்சுவலா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றது வந்து எப்படி சொல்றது, 100% டிபெண்ட்ஸ் ஆன் தி டூ இண்டிவிஜுவல்ஸ், அந்த ரெண்டு பேர் அண்ட் அவங்களோட இருக்கிற சூழலும் அதை கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஏன்னா அவங்க சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்க வந்துட்டு அவனை பாரு அவன் என்ன உண்மையா சொல்றானா இல்லையான்னு. ஆனால் இஃப் டு டெல் யூ த ட்ரூத், நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்து லவ் பண்ணிட்ட டைம்ல எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து செம்மையாக கலைப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இந்தியாவுக்கு வரும்போது சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது அவன் பண்றதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஐ ஹேட் ஃபுல் ஃபேத் இன் மை ஹஸ்பண்ட். ஸோ அதனால் நான் வந்து நீ என்னென்னா சொல்லிக்கோ, எனக்கு என் புருஷனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சந்தேகம்னு வந்து வந்துருச்சுன்னா அந்த சந்தேகப்படுத்தோடலாம் நம்மளால குப்பை கொட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம்.
0: அதுக்குன்னு கண்மூடித்தனமாவும் நம்பணும் அப்படிங்கறதும் அவசியம் இல்லை
1: இந்த காலத்துல வந்து. இட்ஸ் வெரி,
0: உங்களுக்கே தெரியும் இல்லையா, உங்களுக்கு உள்மனசு சொல்லும். சி, தேவையில்லாம ஓவர் திங்க் பண்ணி கற்பனை பண்ணி சந்தேகப்படுறது வேற, உண்மையாலே ஒரு விஷயத்த நீங்க கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு.
1: There are certain red flags. இப்போ வந்து அந்த ரெட் ஃபிளாக்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு அது சாதகமா இல்லைன்றதுனால அதை வந்து நம்ம வந்து we should not make excuses for your partner. சரியா, சில பேர் வந்து அவங்களோட சுய ரூபத்தை காமிப்பாங்க, அதை நீங்க கண்ணை திறந்து பார்க்கணும். நீங்க அதை வந்து என்ன சொல்றது, கண் ஏதோ ஒரு பழமொழி இருக்கும், பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருன்றோம்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி அதாவது யூ வாண்ட் டு ஒர்க், ஸோ யூ ஆர் மற்றதெல்லாமே நீங்க வந்து பார்க்காம இருக்கிறீங்க, அது வந்து ரொம்பவே தவறு. எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்து உள்ளா இருக்கும். இட்ஸ் நாட் த பெஸ்ட் ஆஃப் த சினாரியோ, பட்
0: புரிந்துணர்வு இல்லாம கல்யாணம் பண்றதுனால பிரச்சனை வர்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து, இந்த சில நண்பர்கள் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. சோ இந்த நண்பர்கள் திருமணம் ஆகும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நண்பரா இருக்கும் போது ஒருத்தவங்க வித்தியாசமா இருப்பாங்க, மகனா மகளா இருக்கும் போது வித்தியாசமா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம மாறும்போது நம்ம வித்தியாசமான மனிதராக நாங்கள் மாறப்படுறோம். ஆனால் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, அதாவது காதலன் காதலி மனைவி கணவன் இந்த மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வரும்போது, அந்த உறவில் வந்து நம்ம டோட்டலி டிஃப்ரெண்டாக இருப்போம். அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் டிரான்ஸ்பெரண்டாக இருக்க முடியும், நீங்கள் நடிக்கவே முடியாது.
1: அதை கொஞ்சம் நாளுக்கு தான் நடிக்க முடியும், அதுக்கப்புறம் நடிக்க முடியாது.
0: ஆமாம், கொஞ்சம் நாளுக்கு அப்போ சி நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து ஆரம்பத்தில் வந்து நைஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த நைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். பிகாஸ் நீங்கள் ஹனிமூன் ஃபேஸ்லேருந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் நார்மலாக ஆகுறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அது ஒரு ட்ராமேட்டிக்கலாக ரொம்ப ஒரு
1: எதிராக இருக்கக்கூடாது. ஆமாம்
0: ஆமாம், அப்படிதான் இருக்கணும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கேட்டால், சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
1: லுக் அவுட் ஃபார் த ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் பி அவேர்.
0: எஸ்
1: ஐ மீன் லைக் உங்கள் மனசு வந்து ஒன்று சொல்லும், அதை கேளுங்க.
0: ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா,
1: ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா, இல்லை டே உசார் உசார்ன்னு சொல்லுதான்றத பார்த்துக்கணும்.
0: ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு இன்றைய வீக்கெண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அழகாக தூங்கிட்டு நாளைக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க, வேலை செய்கிறவங்க பத்திரமா வேலைக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் ஒரு அழகான வாரம், உங்களை வந்து இன்னொரு ஒரு அழகான டாப்பிக்கோட நாங்கள் வந்து சந்திக்கிறோம்.

0: கண்டிப்பா
1: இப்போ வந்து உங்களுக்காக வந்து அர்ஜுன் அண்ட் ஜோதிகா, இன்னைக்கு ஜோதிகா ஜோதிகா பாட்டா வந்துகிட்டே இருக்கு. அவங்க நிறைய நல்ல நல்ல பாடல்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது.
0: லதாம் தானே, செம்ம பாட்டா.
1: எஸ்

0: ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சிருக்கோம். அந்த அருமையான அந்த இதுலயே நீங்க வந்து ஜாலியா போயிட்டு இந்த பியூட்டிஃபுல் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை பை கிறிஸ்ட் சர்ச் மக்களே அண்ட் ஒட்டாகோ மக்களே.
1: பூங்கா நகர மக்களிடம் மக்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அண்ட் ஒட்டாகோ மக்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: சந்திக்கும் வரை டாடா பை பை.
1: டாடா பை பை. சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை டு ஜுஜுபி. ஜுஜுபிட்டர் தானே சொல்லுவாங்க. இருவரும் சந்திப்போமா சந்திப்போமா நெப்டியூனில் சந்திப்போமா காத சுவாசம்
0: தெரியாது
1: போதுமே இருவரும் இருவரும் ஜீவிப்போமான்னு வர நினைக்கிறேன்.

0: லாபம் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்ததுக்கு நன்றி. பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை planes.org.nz இல் காணலாம் மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் எஃப்எம் 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள் பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் எஃப்எம் @gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 PM மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: New Zealand On Air, supporting local content on ORFM Dunedin.
2: Quintuang Filipino, brought to you by Dunedin Philippine Club Incorporated on Otago Access Radio. Magbibigay ng makabulang istorya, inspirasyon, patungkol sa buhay-buhay, trabaho, relasyon, pag-ibig at iba pa. Fortnightly Monday at 7 PM. Tune in 105.4 FM or online at oar.org.nz. Podcast on OAR FM's website, Spotify, and Apple Podcasts. Ito po ang Kwentuhang Pilipino.
1: Keep up to date with all the latest news and events at Dunedin Public Libraries by listening to The Library Mix every Saturday afternoon between 1 and 1.30. From the latest exhibitions and displays to our free film screenings and public talks, The Library Mix keeps you informed. Dunedin Public Libraries, online at dunedinlibraries.govt.nz and on the air with The Library Mix, Saturday afternoons from 1 on Otago Access Radio.